ஸ்வீட் பாஜான், மை சலாம் டு ஐனா ஹட், லார்லி ஜிமால், மரியா அர்மான், ராவியா, வஹரா, நோன். Okay, Jay, good to see you. Thank you so very much.